எக்கலாங்க அழுத்தகுங்க தெரியும் எக்கலாங்க இராது குரவா பைக்கு மச்ச எக்கலாங்க அமருஃபுலாய்க்கு வஹையாய் கெம்மலாய்க்கு தும் ஃபுனுவது வஹை குரவ முன்னே தியபா மீஹும் இந்தார் குராஷ் ஹம கஷ்வரும் திமன் ரஸ்கலாங்க மெனுவி இலாஹ குனுவே ஃபஹே தியபா மீஹும் திமன் ரஸ்கலாங்க தக்வா விருவாஷ்

0: قال رسول الله صلى الله عليه وسلم ما ملأ آدمي وعاء شرا من بطنه فإذا كان لا محالة فاعلا فثلث لطعامه وثلث لشرابه وثلث لنفسه رواه الترمذي
1: மானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவிய எமீஹெக்கு பண்டபுர நுபா கம்பாரெ ஆதமுக தரியா புரா கமுகே நுவே ஃபஹே கொம்மெஹெங் கினாங் காம் வெஜ்ஜனம ஃபஹே ஏனா கேவும திம்பா குல எப்பய அதி ஏனாகே புய்ம திம்பா குல எப்பய அதி ஏனா நேவாலும திம்பா குல எப்பய எபஹி பண்டு புரிகென் நேவாலும தத்திவா வர கேவுமாய் புயிங் கினனு குராஷ
2: ಮೀ ದಿವಿರಾಜಗಡು ಬಾರಗಡಿ ಹೆಮ್ಮೆಟ್ ಕಮಿಗೆ ನೆಸ್ತೆ ನೀಮಿ ಅದ್ಗೆ ಮೆಂದರು ನಮ್ಮ ದೊಗುತ್ತಿಗೆ ಬಂಗಿಯ ಬಂಗಿತು
3: ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಅಲ್ಲಾಹ್